வீரு வேய் வீச்சுட்டு உகே பேபே நானக்கி பிரதீத் வாலி சி பரோசே வாலி சி கேன் லகி இவே நா ஆக்கோ மேரா நானக் சன்சார் விச்சு டுப்பன வாஸ்தே நீ ஆயா ஓ தான் கையா நூ தாரன் வாஸ்தே ஆயா ஹே நானக் கதே டுப் நீ சக்தா ஓதா ஜரூர் கோய் கோத்தக் ஹோவேகா கம் ஹோவேகா கிசே கம் நூ கியா ஹோவேகா ஓ ஜரூர் ஆவேகா